தமிழன் கோலியனும் ஏனகி ஒன்றியனே உனின கூட்டா யாக்கோபவஸ்து நிறக நாட்டில் இல்லவோ இஸ்டேயனும் ஒரு

அனைத்தினும் இக்கட்டினும் புத்தி கொண்டாசி எப்ப விமுஜமே புத்தியில கொண்டாசி ஹச்சாய் போக வேண்டினி வாகனி பிரஸ்கிருத ஹப்பத்தி சார் முன்னும் சொல் நிஸ்பதி முட்டாய் பூக்கு விபுத்தி நானு ஃபெக் ஜிஸ்ட் ஏ போன் கருகி டோன் டுகு சுத்தி கருகி ñu dajé ñoon ñëpp ci buntu ba ñu dajé nak ndaw si daf ne jëkkër ja waaw loo xam ci koo xamante ni dafa naroon ci sa jabar mu ñaaw xanaa tey li mu gis mooy nga tëj ko rek wala nga dugg ko dugg yu metti nga xool nga ndaw si bëgg na Yusuf mbëggeel boo xamante ni du ko benn yoon Yusuf ñu rey ko xam nga bu fekkoon daf ko bañ daf naa nga xanaa ñu rey ko waaye moom daf ne daal nañ ko tëj wala ñu dugg ko dugg yu metti rek waaye moom bëggul woon benn yoon Yusuf ñu rey ko moom daal wax laaj na ba pare tontu laajam waaye Yusuf bi nga xamante dañ ne isaalatu tuhmati ala al xurri waajib maanaam gor buñ ko tuumaalee dafa war